0: சீட் வர வாரியம் மாவட்டத்தில் இருக்கணும் சீட்டு. No, confirmó que es de tierra que estaba dos posiciones por detrás, por lo cual pudimos avanzar el segundo motor sin inconveniente. ¿Me confirma?
1: Mantenemos sobre plataforma lateral posición 31, 3167.